0: now a fresh twist. Annamalai has initiated a movement. He called it People's Movement. And even as speculation grows about a possible independent political move, Annamalai has refused to reveal his plans. Instead, he asked for patience.
1: அண்ணே உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அண்ணே உட்கார்ந்து பொறுமையா ரெண்டு நாள் எல்லாம் பேசுவாங்களே புது கட்சி அண்ணா எல்லா கேள்வி தலைவர் ஒரு நிமிஷம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன் உட்கார்ந்து பேசுவாங்க ரெண்டு நாள்ல பேசுவேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன்
0: For BJP, Annamalai remains one of the most recognizable political faces it has produced in Tamil Nadu. For supporters, he is a leader whose political journey is only beginning. From IPS officer to political phenomenon, from BJP's poster boy to the center of a political guessing game, all eyes are now on Annamalai and the next move that could redefine Tamil Nadu politics. Bureau Report, NDTV.
2: All right, let's move on to other crucial updates we're tracking. In his first rally since assuming office as Tamil Nadu Chief Minister, Vijay roared in Trichy East, thanking voters and also slamming the opposition. Vijay intensified his attack on both the DMK and the AIADMK, accusing the two parties of joining hands against the TVK and plotting to keep his party out of power. The Chief Minister also rejected opposition allegations of horse trading, insisting his government was formed on the people's mandate and doesn't need such politics. The AIADMK was quick to hit back. They described Vijay's remarks as narcissistic, questioning his silence on legislators joining the TVK. In fact, the DMK too countered, the Chief Minister accusing him of turning public events into political platforms and saying gratitude must be shown directly to the people. Here are the reactions you need to listen to.
3: நாம மக்களுக்காக இவ்வளவு வேலை பார்க்குறோம் ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்ட ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிக்கலோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு அது என்ன அப்புறம்

0: Now a fresh twist. Annamalai has initiated a movement. He called it People's Movement. And even as speculation grows about a possible independent political move, Annamalai has refused to reveal his plans. Instead, he asked for patience.
1: அண்ணே உட்கார்ந்து ஆனா ஒரு நிமிஷம் அண்ணே உட்கார்ந்து பொறுமையா ரெண்டு நாள் எல்லாம் பேசுவாங்க அண்ணா எல்லா கேள்வி தலைவர் ஒரு நிமிஷம் எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன் உட்கார்ந்து பேசுவாங்க ரெண்டு நாள்ல பேசுவாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன்
0: For BJP, Annamalai remains one of the most recognizable political faces it has produced in Tamil Nadu. For supporters, he is a leader whose political journey is only beginning. From IPS officer to political phenomenon, from BJP's poster boy to the center of a political guessing game, all eyes are now on Annamalai and the next move that could redefine Tamil Nadu politics. Bureau Report, NDTV.

0: in Tamil Nadu, and the opposition says it was disappointed that Vijay did not speak anything about the Mekedatu reservoir project proposed by neighboring Karnataka government to build against the river Kaveri. And the DMK also took on him, saying now Vijay is the chief minister and he cannot be blaming the opposition, the earlier ruling DMK, for everything that's wrong now.
1: நாம மக்களுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறோம், ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியோட நீங்கள் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிக்கலோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாமல் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில் மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். நான் என்ன, சரி விடுங்க, மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டால் அந்த மக்கள் கெட்டவங்களாம், தற்குறியா. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாடல் அரசு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க?
0: Well, that's all from Tamil Nadu now. Our next stop is neighboring Karnataka, where my colleague Deepak Bopanna is waiting in capital Bengaluru. Deepak?
2: Well, thank you, Sam. And all eyes, of course, will be about, how the oath-taking ceremony of D.K. Shivakumar is going to be taking place tomorrow. And we are tracking all of these developments very closely. And we are getting some breaking news as we speak about the oath-taking. The latest that we are picking up at this point in time is that about 2,000 people are going to be attending the oath-taking of Mr. D.K. Shivakumar at the Lok Bhavan. So that's the latest that we are getting. Apart from that, we are also getting details on the invites that have been sent out. The latest information suggests that all religious heads from all mathas will be attending the oath-taking ceremony tomorrow at the Lok Bhavan. Apart from that, all the corporate honchos, CEOs, there are also big industrialists who've been invited. Many of them have accepted the invitations and they will be there at tomorrow's oath-taking is what we are learning. We're also told that priests and astrologers from various temples and also from, religious heads from other religions other than, Hinduism, from the Muslim community, from the Christian community, from the Jain community have also been invited for this. Apart from that, another piece of information that we're getting for our viewers and we can confirm is that multiple chief ministers, especially from Congress ruled states like Mr. Revanth of Telangana. We're also told that Mr. V.D. Satheesan from Kerala, Mr. Omar Abdullah also expected to be there at the oath-taking that's going to be taking place at the Lok Bhavan tomorrow at 4 p.m. So this is the latest piece of breaking that we're getting for our viewers at this point in time as we track all of these developments very, very closely. We should also note that Mr. Rahul Gandhi himself is expected to be there. He's right now holding some closed-door, last-minute conversations about how many people will be taking oath and who gets what really in this new cabinet that is going to be formed, especially considering the fact that it's the run-up to, the elections in 2028 and they'll want to ensure that there is an efficient, cabinet that will be formed for the welfare of the people and also for the prospects of the Congress in Karnataka. My colleague Ritu, in fact, visited the Lok Bhavan to oversee all the preparations that's happening there. Meanwhile, there are a lot of cutouts that have, sprung up, wishing Mr. D.K. Shivakumar ahead of his oath-taking ceremony. Let's listen in to what she brings us and, more importantly, the pictures outside the Lok Bhavan.
3: D.K. Shivakumar officially will be sworn in here at Lok Bhavan's glass house where we are right now. How that the Lok Bhavan is getting decked up all here, even the streets of Bengaluru. In fact, you will see huge banners, cutouts of D.K. Shivakumar as well as many Congress senior leaders are really getting erected over here. Congress party's flags as well across the street right here outside Lok Bhavan. Now,